மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: வாயில் விஷ்ணு சாஸ்திரம் படம் தொல்லியர்
1: பீஷ்மர்
0: துனகனே படுகடலத சூரிய கந்தந்துள்ளே இடீ குருக்ஷேத்திர நரரங்க நெத்திரடே கெம்பாத்துண்டு இத்தே சூரியனா கெம்பது எதற்கு பொக்கலா பிரஜ்வல்யமானவாது பிளகுண்டு குருக்ஷேத்திரத அத்தியந்த சிரேஷ்ட வியக்தி ஆ குருணு ரணங்கடு ஜத்துந்துள்ளே பீஷ்மனதேகடு ரத்த தாரதாரையாத சிம்முந்துண்டு எழுபத்திரெண்டு சகசிர ஜீவனாடில ஐக்கு முடியுந்துண்டு கத்தலாத்துண்டு கத்தலாவுண்டு பஞ்ச பாண்டவர்ல நூர்ஜன கௌரவர்ல ஒட்டுக்கு சேர்ந்தீர் அஞ்சிடுது கிருஷ்ணே எஞ்சிடுது திரௌபதி மாத்தெல்ல தூனகனே பீஷ்மர் பன்பெரி திரௌபதி ஆ தும்புதன சபிட்டனுக்கு மானஹானி ஆனக என்னது தாளமல் பிறகு ஆயிடுச்சு கமைப்படு திரௌபதி அப்பக்க திரௌபதி பண்பலை ஈ மஞ்சோடு ஜத்தி பொக்க பண்டது தான பிரியஜன ஆ தும்புதன சபேட்டு பந்தோடத்தா பண்ணகா ஆ தும்புதன சபேட்டு பண்றகு ஆ துரியோதன நுப்புத ருண என்ன இத்த பூர ஈ பான தாகுது ஆ பகரி தொட்டுகோ நெத்தில பரத்து போது தேக சுத்தாத்தன் மனசுல சுத்தாத்தன் இத்த படம் போய் ஆத்மர்த்தானகரே கிருஷ்ண பரமாத்ம பற்பே தூரோடு நமஸ்காரம் அல்பே பீஷ்மே கிருஷ்ணா

கை முகுவேன். ஆ பீஷ்மன தரைக்கு தலம்பிச்சு துரியோதனே ஆ தலம்பின கணவர் ஜனகடப்புண்டகனே அர்ஜுனே பகரினே நிலக்கு பொடுத்து ஆ பீஷ்மன சிரக்கு பகரிதன திம்பு கொற்பக்கு கங்காபுத்திர நீரு நீரு கேண்டகனே சீதல ஜலகணவரே துரியோதனை பல்தனந்தாண்டா அர்ஜுனனே பாத்தாள கங்கின கணத்தது பீஷ்மன பாய்க்கு பிடுந்து ஆ தூரோடு பத்தன கிருஷ்ணன் தோது

ஹலோ, ஹாய், நமஸ்கார், அஸ்ஸலாமு அலைக்கும். கேட்டுள்ளி சாரங் 107.8 FM, இது ரங்கு ரங்கு ஜீவன. எல்லாரும் ஒன்னை தோட்டைத்து முன்றோ ஏகைக்கு விசேஷ நேர பிரசாரத்து காரியக்கிரமே இது மைக்கால் தபால்கா காரியக்கிரம. ஸோ எப்போ மைக்கால் தபால்கா காரியக்கிரமத்தில் வேற வேற விஷயத்தொட்டுக்கு, வேற வேற விசாரங்கள் ஒட்டுக்கு, வேற வேற மாஹித்தியங்கள் ஒட்டுக்கு பல்கபர்றங்கத்த ஒரு பிரயத்னம் கூட நாங்கள் ஆக்கியோண்டிக்கிறோம். மாஹித்தியங்களை தண்டங்கத்த ஒரு பிரயத்னம் கூட ஆக்கியோண்டிக்கிறேன். இது ஒரு மைக்கால் தபால்கா காரியக்கிரம. ஸோ எப்பவும் வேற வேற பிஸியோ தொட்டுக்கு கூட நாங்கள் முண்டின்னு கூட வந்துட்டேன். ஸோ அதிலும் கூட நாங்களே பஸ்து நாங்களே முன்னத்தை காலத்தை ஒரு பிஸியத்தை ஐட்டிக்கு இப்பத்த காலத்தை ஐட்டிக்கு கூடிய வேற வேற பிஸியோ தொட்டுக்கு கூட நாங்கள் முண்டின்ட்டு வந்துட்டு பௌஷா நங்க எல்லாருக்கும் குந்துன்ற லங்கத்துக்கு ஒரு விசாரன்று கூட செல்ல. ஸோ அதே போலமே ஒட்டாரத்தை நாங்கள் நோக்க போயிட்டு இப்போ பேரி பாஷைக்கு சம்மந்தப்பட்டது நாங்கள் நோக்கும்போது நாங்களே பேரி பாஷைக்கு சம்மந்தப்பட்டது அநேக விசாரங்க கூட கிட்டுறது கூட நாங்கள் பௌஷா எல்லாருக்கும் குந்துண்டோம். சுமார் ஒரு 1500 வருஷத்தோல்தோ பிராக்குத்தன உள்ளங்கத்தோ ஈ ஒரு பாஷைக்கு தீர்க்க காலத்தில் பழக்கத்தோ பாஷையாயிட்டே ஒழிஞ்சதிலாயிட்டு இன்று ஈ பாஷையில் பேர் போயிட்டு இன்னும் பழக்க ரூபத்தின் சொம்ம ஜனபத சாகித்ய சம்பத்து ஒட்டுகையுமே ஈ பாஷோட சொம்ம சப்த சம்பத்தும் இன்றெந்திரண்டா அது காணமாறாயிடுன்னு சொல்றேங்கத்த ஒரு பிஸியை கூட அது நேர எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்டது அநேக பாரி நாங்கள் சர்ச்சை கூட ஆக்கிட்டு வந்துட்டேன். ஆயங்க இன்றத்த நாள் நான் சொல்லகு உத்தேசிச்சோன்ட்டுள்ளங்கத்தோ கூறிய பிசியங்க எந்திரிச்சந்தாயங்க நாங்கள் நூத்தியாண்டு இப்பரா கலசியோன்ட்டிருந்தங்கத்தோ சொம்மத்தோ பஸ்துங்க பஸ்து பங்காருங்க திருசுங்க அவுத்திர சாமானுங்க சாகவலிடு சாமானுங்க ஒஜினா பின்ன திண்டு தினசுங்க இன்றுக்கு காணமாறாயிடுன்ட்டு கூட செல்ல. ஸோ அப்பண்டத்த காலத்தை பிரத்தியொன்னு கூட நங்கு குந்தி கொண்டு கூட போயிருக்கேன். பட் இண்டத்த காலத்தில் அதில் பேர் சைத்த போலும் நங்க இண்ட காணமாற ஆயிரு நங்கு பேர் போலும் நங்கிண்டு குந்தில்லா தங்கத்து ஒரு அவஸ்தைக்கு வந்து எத்திரேன். ஸோ அங்கே ஆயிட்டு அதுங்களோ ஒரு பேரும் இன்று நங்கு மறந்துட்டு போயிருந்து கூட செல்ல. அல்லான்ட்டே சொம்ம கெட்டுங்க ஆச்சரணுங்க எல்லா சாத்திலிருந்து பட் இண்டு இல்லை நங்க நோக்குவது சாத்தியாகிட்டு இல்லை. ஆயங்கும் அவரு என்ற அப்பத்தே சாம்பிரதாயிக பங்காறு பஸ்துங்க எந்திரண்ட. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டதோ லங்கத்தோ அநேக விசாரங்கள் கூட இண்டத்தே ஈ ஒரு காரியக்கிரமத்தில் நான் தண்டங்கத்தோ ஒரு பிரயத்னம் கூட ஆக்கிண்டுள்ளேன். ஸோ ஐக்கு முன்னால ஒரு சிறிய ஒரு பிரஷ்ன போலும் நான் எங்கள்கிட்ட கேட்கவும் இஷ்டப்பட்டுள்ளேன். ஸோ ஈ ஒரு பிரஷ்னுக்கு நீங்கள உத்தரம் கூட கண்டித்தமாயிட்டும் கூட செல்ல. எத்தனமா டைம் ஆயிட்டு நான் எங்கள்கிட்ட பிரஷ்ன போலும் கேட்காண்டு. ஸோ இண்டத்த நாளில் ஈ ஒரு பிரஷ்னை நான் கண்டித்தமாயிட்டும் கேட்குறேன். பட் இதுக்கு சம்மந்தப்பட்டதல்ல, வேறமே ஒரு விஷயத்துல நான் கேட்குறேங்கத்தோ ஒரு ஈ ஒரு பிரஷ்னுக்கு நீங்கள உத்தரம் கூட கண்டித்தமாயிட்டும் கூட செல்ல. ஏ தேசத்தில் ஒரே ஒரு விமான நிலதானம் போரும் நிர்மாணம் ஆக்கிட்ல அது ஏது தேசான்னு நான் எங்கள்கிட்ட கேட்டோன்றுள்ளேன். சோ யாவ தேசத்தில் ஒந்தே ஒன்று விமான நிலதானவன்னு கூட நிர்மிசலாகில்ல அன்வந்த ஒன்று பிரச்சனை. நாலு ஆப்ஷன் கூட கொடுத்தா இதனி சவுதி அரேபியா இங்கிலாந்து ஜிம்பாப்வே வேட்டிகன் நகர. ஸோ ஈ நாலு ஆப்ஷன் கூட கொடுத்தா இதனி ஈ நாலு ஆப்ஷன் கூட தந்தோன்றே சவுதி அரேபியா இங்கிலாந்து ஜிம்பாப்வே வேட்டிகன் நகர. ஸோ ஈ ஒரு தேசத்தில் ஒரே ஒரு விமான நிலதானம் கூட நிர்மாணம் ஆக்கிட்ல அது ஏது தேசான்ட்டு சேர்ந்து நமக்கு நீங்கள் ஆன்சர் ஆக்க நீங்கள் ஆன்சர் ஆக்கணும் நாங்களும் செங்கே 6364 ஜெண்டு சொன்ன 4 ஒலிமோ 6364204949 ஈ ஒரு சங்கைக்கு நீங்கள் காலாக கண்டு சொன்னோம். ஸோ அதே போலமே ஸ்ரோத்திரங்களே பேரி சம்பிரதாயிக்க பங்காறு பஸ்துங்க இதில் விஷயத்தில் நமக்கு நோக்கியோன்ட்டு போயின்ட்டாங்க எத்தனமா விசாரங்க கூட கெட்டுரு. அதில் அம்மிக்கல் அறக்கடோ கல் அரஞ்ஞான அரிடமூட அரைமட்டி அரோலி இருமனை உஞ்சாலு உருளி உருக்கு இங்கே அநேக விசாரங்கள் கூட எனக்கு நோக்கிட்டு இதில் பண்டத்து நாங்கள் கலசியோன்ட்டிருந்தங்கத்தோ கொரிய பஸ்துங்க கூட இருக்கிறேன். பட் இதில் நான் ஒன்னொன்னே நான் இங்கு சொந்தன்ட்டு கூட போனேன். இப்போ அம்மிக்கல் பௌஷா நமக்கு எல்லாருக்கும் குந்துண்டோ அம்மிக்கல் சென்னை கன்னடத்தில் நாங்கள் பீசுவ கல்ன்ட்டு கூட சொல்கிறேன். ஈ பீசுர கல்லு எங்கனெல்லாம் அண்டத்த காலத்தில் ஆஹார ஃபுட்டு எல்லாம் தயாராக்கொண்டிருந்தது கூட பூஷா இண்டத்த மக்கள்கந்தும் குந்தில்லை. பட் ஹிரியங்கு கண்டித்தமாயிட்டும் குந்தி கொண்டு கூட பேரிக்கிறேன். பண்டத்த ஆ காலத்தில் அறக்கடோ கல்லுலே அவடை தெய்ச்சித்து பிரிச்சித்து அவடை எந்திர அறக்கடோ கல்லுலே நாங்கள் சாதாரண ஆயிட்டு நமக்கு எந்திர சோறு கறியை ஆயோண்டிருந்தது ஐட்டிக்கிறேன். ஸோ இன்று நமக்கு அறக்கடோ கல்லு கூட நமக்கு இண்டு காணுகு உண்டு ஆயங்கும் எனி பண்ட காலத்தில் ஆ அறக்குட கல் காணமராவது பரிஸ்தி கூட உண்டு. பௌஷா ஆ அம்மிக்கல் ஒரு சைடில் அம்மிக்கல்லாம் பண்டத்த காலத்தில் யூஸ் ஆக்கிட்டு பீசுவ கல்லுன்னு கூட நாங்கள் சொல்கிறேன். ஸோ அது பண்டத்த காலத்தில் எந்த அதில் உபயோகம் கூட ஆக்கிட்டு காலக்கிரமேனா எல்லாம் கூட பின்னாமத்து அறக்குடோ கல் பந்து. ஸோ அதுவும் கூட இன்று கண்மறை ஆவரங்கத்தோடு பரிஸ்தி கூட பந்து எத்திரு. பௌஷா எனி பண்டங்கத்தது பேரமே
ஏதேது ரூபத்தில் கூட இன்று பந்தோன்ட்டுள்ளது கூட நமக்கு குந்தி கொண்டு கூட போயிருக்கிறேன். ஸோ ஒட்டாரைத்து இ கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் முன்னொழுத்த காலத்தில் இன்னது கூட ஐத்தி இந்த ருபுவ கல் வீசுவ கல் என்று கூட நாங்கள் சொன்னோட்டிருந்தோம். பட் இன்றத்த காலத்தில் அது காணுகு சாத்தியாயிட்டில்ல. பட் அப்பத்த காலத்தில் கலசி ஒன்றிந்தோம் ஈ கல்லுங்க இன்று நமக்கு நோக்கோகு ஆயோண்டில்ல. பிறந்தும் அரஞ்சான புஷா நாங்களே நடுபாகத்தில் இட்ரங்கெத்தோ ஒரு ஆபரண ஒரு பங்காரைட்டிக்கு அரஞ்சாண்டான் சேர்ந்து. ஸோ அப்பத்த அரஞ்சான நோக்கோகு கூட பாரி கொசி கூட ஆயோண்டிருந்தேன்ச்சிருந்தேங்க அவரு பட்டி பட்டி போல உள்ளங்கெத்தோ ஒரு அரஞ்சான இருந்துருண்டு அது நடு பாகத்தில் அவரு ஆபரணம் கூட இட்டோன்ட்டினாரு பெண்ணிங்க. ஸோ அரிட மூட அரிட மூட கூட நாங்க எல்லாருக்கும் குந்துண்டு. ஸோ அக்கி மூட்டன்னு கூட நாங்கள் சொல்கிறேன் எல்லா சோறு எல்லாம் அதில் பைக்கிறங்கத்த ஒரு வவஸ்தை கூட பண்டத்த காலத்தில் கூட இருந்து இன்று வேற வேற அதுக்கு பேனாயிட்டுள்ளங்கத்த பரியாய வவஸ்தங்க பண்ணுரு. பட் அண்டத்த காலத்தில் ஆ அரிட மூட அது செம்ம ஃபேமஸ் கூட ஆயிடுத்து இந்த அரிட பைக்கிறங்கத்தது. ஸோ இதெல்லாம் அப்பத்த காலத்தில் நமக்கு நோக்கோக்கு கிட்டுன்ட்டிருந்தங்கத்தோ குறையா வஸ்துங்க கூட பஸ்துங்கன்று கூட செல்ல. பின்னும் அரைமட்டின்னு கூட சொல்லேன். இ அரைமட்டி நீங்கள் வேற வேற ரூபத்தில் நமக்கு காணும் கெட்டுரு ஒரு வெள்ளி ரூபத்தில் ஒரு கயிற ஒரு சின்ன அதுலிக்கிற பின்னொரு சைடில் ஒரு ராஜாவோட ஒரு எந்திர கிரீட்ட பைச்சங்கத்தோ ஒரு பாவலி போலத்த ஒரு எந்திர பஸ்துங்க நமக்கு காணும் கெட்டுரு. பின்னும் இளர ரூபத்தில் உள்ளங்கிட்ட ஒரு வெள்ளி ஒரு ஐட்டம். ஸோ இதுக்கு நாங்கள் அரைமட்டின்னு கூட சொன்னோட்டிருந்தேன். இ அரைமட்டி இதர கன்னடத்தில் கூட இ பெண்ணு மக்களே நடு பாகத்துக்கு நூலுக்கு கெட்டுறங்கத்தோ தாய்த்தா. அப்பத்த காலத்தில் இ தாய்த்தல யாரத்தில் யூஸ் ஆக்கிட்டு வந்துட்டிருந்தார். பட் இன்று நமக்கு அது நோக்கோ கெட்டி வந்துட்டில்லை. இ அரைமட்டி எந்திரி சொல்கிறேன் அதுவும் இன்று நமக்கு காணோ கெட்டில்லை. ஓடாங்க ஒரு மியூசியமில் நமக்கு அதிரே நோக்கு எந்தும் கிட்டோ சாத்தியத்தை கூட கண்டித்தமாயிட்டும் இருக்கும். அதுக்கு நாங்கள் அரைமட்டின்ட்டு கூட சொன்னோட்டிருந்தேன். பின்னும் அரோலி பௌஷா இ அருளி சொம்மலுக்கு இண்டுங்கும் குந்திக்கும் நாங்கள் ஹிரியங்கு கூட காதிர ஒரு பகிர ஒரு ஆபரணம் கூட ஐத்தின்ட்டு பெண்ணிங்க இட்டுன்ட்டு ஒரு ஆபரணம் அருளி. ஸோ அது நோக்கவு கூட பாரி ஒரு சந்த கூட ஐத்திக்கிற ஒரு ரவுண்டு ஷேப்பில் அது ஒரு அப்பத்தே காலத்தில் அது ஒரு டிசைனே வேற ரூபத்தில் இன்றும் கூட நாங்கள் கத்திர பில்ல ஒரு மட்டத்தில் டிசைன் நமக்கு நோக்கோ கிட்டில்லைங்கும் அண்டத்தே ஆ ஒரு டிசைனே அது ஒரு வேற ரூபத்தில் இந்த அருளி பௌஷா சொம்மேலுக்கு பெண்ணிங்க கூட குந்துள்ளங்கத்து ஒரு பஸ்து ஐதிக்கிற ஒரு ஆபரணம் கூட ஐதிக்கு. ஸோ இதர சொம்மேலு யூஸ் ஆகிட்டிருந்தார். பட் இன்று நமக்கு அது காணும் கெட்டில்லை. ஓடமா ஒரு கேரள பாகத்தில் ஒரு ஹள்ளி பாகத்தில் ஓடாய் ஒரு முகத்தில் நமக்கு இதர நோக்கவும் கிட்டுற சாத்தியத்தை கூட கண்டித்தமாயிட்டும் இக்கு அதுவா மியூசியமில் நமக்கு நோக்கவும் சாத்தியத்தை இக்கோ இந்த பின்னும் இருமனை முன்னத்த காலத்தில் சாம அது இதரெல்லாம் யூஸ் ஆக்கிட்டிருந்தங்கத்தோ ஒரு பஸ்து கூட ஐத்தின் இருமனை. ஸோ அது அப்பத்த காலத்தில் வேறமே ஒரு மருத்துவ ஒரு இருமனை கூட ஐத்தின்து. ஸோ அதில் பின்ன கட்டிரு கர் இரும்புற இருமனெல்லாம் பருவெல்லாம் தொடங்கிட்டு அதில் பின்ன வேற வேற பஸ்துங்க இப்போ ஒரு யந்திரமே பண்ணுரு வெள்ள ஒரு யந்திரமே இண்ட அவுத்துக்கு எர்த்தம் பண்ணுறங்கத்தோ பரிஸ்தி ஆயசபுலு அவரு இருமனில் கொண்டு ஆ பண்டத்த காலத்தை ஆ ஒரு இருமன் எந்திரண்டா. ஸோ அதில் சும்ம பெண்ணியாக அது ஒரு எந்திர அதில் நின்றுத்து ஒரு சக்தி கூட கிட்டி வண்டிந்து எஞ்சதுங்க அதில் திரிக்கிறது ஐட்டிக்கு. ஸோ அப்பத்த காலத்தில் அது ஒரு வேறமே ஒரு எல்லா விஷயத்திலும் நிலத்தோத்துற விஷயத்தில் ஐட்டிக்கு ஒரு சட்டம் உண்டு கலகிற விஷயத்தில் ஐட்டிக்கு அப்பத்த பெண்ணிங்க ஒரு எந்திர வியாயமாக்கி போலுமே. பட் இண்டதெல்லாம் யந்திர கப்ஜாக்கி வச்சிரு பிரதி ஒரு அதுக்கு இதுக்கு வாஷிங் மிஷின் பந்து ஒரு சைடில் அதில் விஷயத்தில் நான் யாரத்தில் முண்டகு போன்ற பௌஷன் இங்கே எல்லாருக்கும் குந்துள்ளங்கிட்ட ஒரு விசாரண்டு கூட செல்ல. பட் இருமனை கூட அண்டத்த காலத்து ஒரு ஃபேமஸ் ஒரு பஸ்து கூட ஆயித்துன்ட்டு கூட செல்ல. பண்டத்த காலத்தில் பிரதி ஒரு அவுத்து நமக்கு மூலையில் நோக்க போயிட்டு இருக்கணும்டாங்க அப்பத்த ஒரு உஞ்சால் கூட இருந்து இண்டத்து எத்தனமா பழைய ஒரு மூவியில் நமக்கு நோக்க போயிட்டாயங்கும் ஆ உஞ்சால் நமக்கு இன்றுக்கும் காணுக்கும் சாத்தியம் வரும். கொரியம் அவுத்துல இன்றும் கூட உண்டு ஒரு ஹள்ளி பாகத்திலெல்லாம் நோக்க போயிட்டு இருக்கணும்டாங்க கிட்டும். பட் இன்று உஞ்சால் அது வேற ரூபத்தில் வந்துரு ஒரு லக்ஸுரி ரூபத்தில் இன்று நமக்கு உஞ்சாலுங்க காணுக்கு கிட்டு.

எல்லா விஷயத்துக்கு கூட அண்டத்த காலத்துல மரத்தை ஒரு கையில அப்ப யூஸ் ஆக்கின்றார். மரத்தை ஏதாவது ஒரு பொடி கூடாது இதுக்கு பூந்துட்டு கண்டையும் பெல்ல ஒரு இஷ்யூ இந்த ஆகல. பட் எப்ப அலுமினியம் வந்தா அதிலே பொடி நாங்களே இதுக்கு எந்த பூந்துட்டாங்க, கறி கதவை சோறு எதுக்கு பூந்துட்டாங்க, அது நமக்கு ஆரோக்கியத்துக்கு கூட ஹானிக்கர. பட் அப்பத்த காலத்தை மரத்த ஒரு கையில கூட அது ஃபேமஸ் என்று கூட சொல்ல. பின்னொன்னும் கலம்பி, போஷா இ கலம்பி சாமான் பைக்கிறங்கத்தோ ஒரு மரத்தோ ஒரு மஞ்சா சாமானு இடபோதாதந்த ஒன்று மரத மஞ்சான் கூட சொல்ற. இ கலம்பின்ட்டு கூட நாங்க பேரி பாஷையில கூட சொன்னோம் கலம்பின்ட்டு. அவட சாமான் பைக்குகள் இப்பெல்லாம் சாமான் பைக்குகள்ல ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ரூமு கூட நாங்க இந்த அவுத்துல நாங்க பைக் ரங்கத்த ஒரு பரிஸ்தி. பட் அண்டத்த காலத்துல அங்க நல்லா கலம்பி யூஸ் ஆக்கிட்டு எல்லா ஐட்டம் அவுத்துற சாமான் அது இதெல்லாம் பைக்கோக்கு பேனாயித்து ஒரு கலம்பிரு அப்பத்த காலத்துல யூஸ் ஆக்கிட்டு கூட நமக்கு குந்திக்கும். பகுஷா அது ஒரு கட்டியல் ரூபத்துல உண்டு, கட்டியல் ரூபத்தில் இருக்கிற அதன் மேலே உறங்கிட்டு கூட இருந்தாரு, அதில் கீழே எந்த சாமான் எல்லாம் பெய்ச்சோண்டு கூட இருந்தாரு. பின்னொன்னு கலசேன்ட்டு சென்று ஹதினாலுக்கு சேரினல்லி அழத்து ஹதினாலுக்கு சேரின அழத்துன்ட்டு கூட சொல்றோம். பௌனால் சேரோட அழத்தை அக்கறங்கித்து ஒரு கலசை அது எல்லாத்துக்கும் கூட யூஸ் ஆக்கிட்டு கூட இருந்தாரு. அப்பத்த காலத்துல கலசை எல்லா அரியோ சேரிடோ எது பௌனால் சேருடோ அதுக்கு பேனாய்த்து ஒரு அழத்தை கலசரு உபயோக கூட ஆக்கிட்டு இருந்தாரு. பின்னொன்னு கலபத்து என்று கூட சேர்ந்து நாங்கள் பேரி பாஷையில் வந்து பிளிக்கிறோம். அது எந்திர சந்தைங்க ஈ மெடிசின் எந்திரண்ட. ஸோ அதில் அர்க்கோகு பேனாயித்து யூஸ் ஆக்கிறங்கத்தோ ஒரு குண்டு ஔஷத அறையலும் பலசுவந்த குண்டு அதில் நாங்கள் பேரி பாஷையில் கலபத்து என்று கூட சொன்னோண்டிருந்தேன். பட் இன்று அது சப்தங்க இன்று காருங்க அதில் பக்கிய குந்திக்கலி கலசை கலபத்தி கலம்பி இதெல்லாம் சொல்லும்போதுக்கு சும்மா ஒரு புத்தி ஒரு பதம் கேட்ட போல வரும். பட் பண்டத்த காலத்தில் பேரி பாஷையில் பிளிச்சோண்டிருந்தங்கத்தோ ஒரு பதங்க கூட இதை தீந்து கலபத்துன்ட்டு கூட சேர்ந்து மெடிசின் ஔஷதம் அப்பெல்லாம் பண்டத்த காலத்துல எல்லாம் மெடிசின் ஏது ரூபத்தில் சேர்ந்துட்டாங்க. இப்பத்தி அலோபத்தி எந்தமல்ல அப்பெல்லாம் ஆயுர்வேதி அவுத்துல நாட்டி மது அவுத்துல மனை மது இதெல்லாம் ஆக்கித்து அங்க அண்டத்த காலத்துல யூஸ் ஆக்கிட்டு இருந்தேன். ஓடாயங்கு பூந்துட்டு கண்டாங்க அப்பயுமே போய்த்து கெமிஸ்ட்ரி எல்லாம் அர்த்தம் வந்து அதுக்கு குத்தித்து பிடிச்சிட்டு அதிலே தண்ணி எடுத்தது குடிபாட்டின்றாரு. அத்தவா தண்ணி சாரி குடிபாட்டின்லாந்து அதுக்கு எத்துவாட்டின்றாரு. பின்னந்து எந்திரத்துக்கா இங்கு பேனுட்டா எங்கு கொரிய எல்லரே அர்த்தம் வந்து அதிர ஜப்பித்து பின்ன மக்கு எந்திர ஹட்டக்கெட்டா எங்கு அதுக்கும் ஒரு மருந்து பீத்தி ஒன்றிருந்தாரு. இதே இதில் கலபத்தில் யூஸ் ஆக்கித்து பீத்தி ஒன்றிருந்தாரு. ஸோ அப்பெல்லாம் இது ஒரு கலபத்தை சொல்றது ஃபேமஸ் ஆயிட்டது. இன்று அது ஒரு எந்திர ஒரு ஜல்லிக்கல் ஆரூபத்தில் கூட வந்தாரு. பட்டு இன்று மரத்தது யாரை இது யூஸ் ஆக்கின்றோம் நினைச்சத மரத்தது யூஸ் ஆக்கின்றா எந்தும் ஆகல. பட் எப்போ நாங்கள் எதிரது எந்த கல்லுறது நாங்கள் யூஸ் ஆக்கிறோமோ அதில் பொடி அது எந்திரமாயங்கும் நாங்களே பைத்துக்கு போயிட்டாங்க அது பாரி டேஞ்சர் சேர்ந்து இன்று அதில் பேனாக்குன்னு சேர்ந்து கொரிய மூத்தல் ஆக்ரஹால கூட கேட்டு வந்தோட்டிருந்து மரத்தது ஆயத்தரை யூஸ் ஆக்க நோக்கரு சந்தைட்டுக்கு கொரிய ஆரோக்கிய தஜ்ஞமாக கூட உபயோக சொந்தோன்ட்டு கூட இருந்தேன் நினைச்சதுங்க அதில் நீத்தான் எந்தும் ப்ராப்ளம் ஆகலன்ட்டு சேர்ந்து. ஸோ அது போலமே பின்னொன்னு கலாஜத்து குருசு அப்பத்தே கலாஜத்து குருசு சேர்ந்து நீங்கள் பௌஷா குந்திக்கு கலாஜத்து குருசு அது வேறு வேறு இதுகளில் யூஸ் ஆக்கிட்டு கூட இருந்தார். ஒரு ரவுண்டு ஷேப்பில் இப்போ நாங்கள் எந்த டாய்லெட்டு வேற பின்னொன்னு தைச்சது கொமாட போல்த்தோ எந்த இது வந்துற அதே ரூபத்தில் உள்ளங்கத்தோ ஈ கலாஜத்து குருசு அப்பத்தே காலத்தில் ஆ கலாஜத்தாக்கோக்கு பேனாயித்தும் ஈ குருசு யூஸ் ஆக்கிட்டு இருந்தார்ன்ட்டு பௌஷா எனக்கு அத்திர அதில் பிடில பௌஷா நீங்கள் குந்தின்னுட்டாங்க நீங்கள் அதில் பக்க செல்ல. ஸோ அதே போலமே இங்கே நோக்கு போயிட்டு இருக்கேன் அநேக எந்திர பஸ்துங்க கூட நான் இன்று சொல்லுக்கு நான் இஷ்டப்பட்டோன்ட்டுள்ளேன். ஸோ அதில் கொரிய நான் பஸ்துங்களே நான் எங்கள்கிட்ட இன்று சொல்றேங்கிறது ஒரு பிரயத்னம் கூட ஆக்கிட்டிருந்தேன். எஞ்சந்தங்க இதெல்லாம் நாங்கள் பண்டத்த காலத்தில் நாங்களே ஹிரியங்க யூஸ் ஆக்கிட்டிருந்தங்கத்தோ பஸ்துங்க கூட ஆயிட்டு எதிர் பல ஒச்சி மனை ஒலிக்குருவை கடாயி கையில் கலசை கலபத்து கலம்பின்ட்டு சேர்ந்து ஸோ அதை போலமே உருளி இருமனை அரோலி அரைமட்டி அரிடுமூடை அர்க்கடோ கல் அம்மிக்கல் அரஞ்சான. ஸோ இதெல்லாம் பங்கார பஸ்துங்க பெண்ணுக்குரிய பஸ்துங்க நாங்களே கிச்சன் ரூமிலும் கூட அப்பத்த காலத்தில் யூஸ் ஆகிட்டுன்னு கொரிய பஸ்துங்க கூட ஐத்தின் இனியும் கூட அநேக எந்திர பங்கார பஸ்துங்க அதே போலமே பஸ்துங்க கூட உண்டு. ஸோ அதர பக்கிய நான் கூட செல்றேன். ஐக்கு முந்தில் ஒரு பாட்டு நாங்கள் கேட்டுன்னு வருவோம். கேட்டோண்டிக்கிறோம் இது ரேடி சாருங்கும் 07.8 FM இது ரங்கு ரங்குரோ ஜீவன.

0: அவடு என்ன கத்தை கொடு அண்டா
1: எங்க போடாது வந்து நம்ம நட்டுனே ஸ்திதி முக்கியம் என்ன ஒட்டிக்கு ஈர் பொருளோடு பருந்து மண்டது யான்
0: ஒத்துண்ணு ஈரு மதுமே மத்து கொஞ்சம் ராஜகுமார பங்காரத லெக்க யான் அலைன் தூப்பே ஆள் மனசுக்கு எளிமைதாத்து வேணா வந்து லெக்க ராஜகுமாரி ஆள்னா முல்பதமா ராஜகுமாரி இவராஜன விடுதி என்ன ஜீவன் சார்த்த காண்டு நான் எங்க சாவு பத்துல என்ன
2: பல தீயனா முத்துதலை கண்ண பாத்திரம் நீ
0: என்ன பொருள் தூப்பு தூப்பு பண்ண விசுவாசம் கொண்டு கண்ட நினை தேவர் இன்னொருச்சி இன்னக்கிளே எட்டு சேவை மருத்துவ திப்புலா மாமண்ணா உடல் இங்க ஆசீர்வாத பொருளே ஈர் ஆசீர்வாத டாக்டர் எங்களை ஜீவன பங்காராப்பு மனசுக்கு பொருள் சமாதானம்
3: பாக்யலட்சுமி
0: இஷ்டவத்தின் யா

யானு ஹுசைன் காட்டி பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்கா பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க அன்னைக்கு கேந்து போவாரு. துளு பாஷ எங்கெல்லாம் அப்ப பாஷ ஆயினத்திர நிக்கலு மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிள்ளை சாரங் ரேடியோடு துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கலாம் புரோத்சாக குரலை